வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்திலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியுத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: இயக்குனர் அனில்குமார் அவர்கத்தில். மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் சந்தோஷ் நாராயணன். படத்தின் பெயர் சாயாவனம்.
1: Number 9.

0: Number nine. Number nine.
1: இயக்குனர் மருத்தி அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ் நடித்துள்ளார். படத்தின் பெயர் த ராஜசாப்.

0: Number eight.
1: நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ட்ரெயின். மிஸ்கா அவரது இயக்கத்தில்

0: Number seven.
1: சந்தோஷ் நாராயணன் அவரது இசையமைப்பில் படத்தின் பெயர் சாயாவனம்.

0: Number six.
1: இயக்குனர் சுதர் அவர்கத்தில் மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார். படத்தின் பெயர் பராசக்தி.

Number five. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் மேலும் ஜஸ்டின் பிரபாகர் அவரது இசையமைப்பில் படத்தின் பெயர் சிறை.

Number three. இல்லைய தளபதி விஜய் நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ஜெயநாயகன். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரன்.

Number one. ஜிவி பிரகாஷ் அவரது சேமிப்பில் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார் படத்தின் பெயர் பராசக்தி.

நாம் அளித்து வந்த இன்றைய கலியுத்தத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெற உள்ளது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். முதலாக சிவபெருமானை போற்றும் பாடலை கேட்போம்.

மறுபடி அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. அத்திச்சோடி என்னும் அரிய நூலில் ஔவையார் நியாயம் படவுரை என்றார். அதாவது நாங்கள் பேசும் சொற்களை நன்கறிய பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். நல்லவர்களை மக்களை குறிப்பாக நல்லவர்களை நல்லவர்களின் உள்ளத்தை புண்படுத்தாதபடி பேசுதல் நன்று என்றார் ஔவையார். அதை பின்பற்றுவோமாக. அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடிய அழகான ராட்சசியே. முதல்வன் படத்திலிருந்து வந்துள்ள இந்த பாடலை சிறப்பாக சைத்தான் ஊரில் வசிக்கும் அங்கன் குடும்பத்தாருக்கும் உஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி. அடடா மடடா இந்த பாடலை சிறப்பாக இளைஞர்களே, இது உங்களுக்கே சமர்ப்பிக்கின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாங்கள் வழங்கி வந்த இசையருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி மனசுக்குள் ஒரு புயல் என்ற பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன்சி அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.